நமக்கு பசிக்கோ அல்ல வயசம் அவங்க இன்னும் அவசரமே அண்ணே கஜம் தவக்கவும் மாட்டான் நத்ரீதமானே அத்த சப்பிங்க நாம சிமகளும் அத்தில்லவோ அத்த கத்தி அங்கே சால சூங்கும் மீமன் வல்லாவும் மீமன் சூங்கும் இன்னும் மல்லுமான் தமிழ் ஹவுசி மாவுக்கு மிஸ்ஸு கொள்ளும் தேமச்சு சூங்கும் நீங்க நத்ரி தமக்கோவும் மதுவீன் தேம தாவணி